0: ஹர்கல் வீக்கெண்ட் நான் ஸ்டாப் மியூசிக் ஆல் எனர்ஜி.
1: جديد راغب علامة على انرجي مزاجيه.